0: The war of words between the DMK and Chief Minister Vijay STVK has escalated sharply over the horse trading charges. Udayanidhi Stalin has hit back at allegations that the DMK is trying to topple the TVK government. Dismissing the charge, Udayanidhi said that the DMK has no intention of bringing down the government and claimed that the people themselves will decide the fate of Vijay government. He also accused the TVK of attempting to poach MLAs from the other parties, particularly the AIADMK. The political slugfest comes even as the DMK faces criticism from the former ally MDMK. Party chief Vaiko has alleged that horse trading corruption and a commission raj flourished even during the DMK's rule, thereby launching a fresh attack on the Stalin-led party. Political reactions coming in on that story.
1: அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா? ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன். அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன். வேற யாரும் தொட்ட விட மாட்டேன். நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நான் கூட நினைச்சோம். சரி சரி, பஞ்ச டயலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்குமா இல்ல நாம தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்கு.
2: புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா? இத்தனை கோடி. இதையெல்லாம் அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்து தான் நாங்கள் லைசன்ஸ் வாங்கினோம், இத்தனை லட்சம் கொடுத்து தான் இதுக்கு அனுமதி வாங்கினோம். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல, கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆக கமிஷன் கட்டிங் கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை.
0: Well, for months, the opposition parties across India have raised concerns about the summary revision of the electoral rules, that is the SIR process. But in a twist, it is now the BJP and its NDA allies in the Congress-ruled Karnataka who are voicing similar objections. Union Minister Prahlad Joshi has alleged that booth-level officers are not following the Election Commission's prescribed procedure of mandatory door-to-door verification. They also claim that instead of personally visiting households to verify the voters, enumeration forms are being allegedly filled out at community halls, mosques and even at the residences of the BLOs, stating that such deviations could result in an unreliable electoral roll. Meanwhile, HD Kumaraswamy has urged the state chief electoral officer to order an immediate inquiry into the alleged irregularities. Meanwhile, what's also happened is that Karnataka Chief Minister DK Shivakumar has hit back and has stated that this is their SIR and will not intervene in the matter. He in fact said that the BJP is being apprehensive because it is the Congress party that is creating large-scale awareness of the exercise. So the question is the Congress party that has often raised concerns against SIR is now practically accepting that there is no way but to abide by the process? Or is the BJP realizing that the exercise might also damage its own electoral process? Here is what both the sides have to say.
3: ಇದು ಅವರು ಎಸ್ ಐ ಆರ್ನ ಅವ್ರವ್ರ ಅಧಿಕಾರಿಗಳು ಅವ್ರಿಗೇನು ಮಾರ್ಗದರ್ಶನ ಇದೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ನಾವು ಸರ್ಕಾರದವರು ಯಾವ ರೀತಿ ಮಧ್ಯಪ್ರವೇಶ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಅವ್ರಿಗೇನು ಆತಂಕ ಅಂದರೆ ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಸರ್ಕಾರ ಇಷ್ಟು ಜಾಗೃತಿ ಮೂಡಿಸ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಭಯ ಇದೆ. ಅವ್ರ ಎಲೆಕ್ಷನ್ ಕಮಿಷನ್ ಬಗ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅನ್ನೋದು ಅವರು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು ರದ್ದು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ, ಅದು ಚುನಾವಣಾ ಆಯೋಗಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿದ್ದಂಥ ವಿಚಾರ.
4: Today, again, we have given all documentary evidences how this government misusing the office by giving direction to our officers how to behave and how to illegally actually include the names for the future their actually interest. For that reason, they have misusing the office of the government.

0: Moving on, in Maharashtra, it continues to reel under monsoon fury with heavy rains triggering widespread disruption. Amid the crisis, Chief Minister Devendra Fadnavis reviewed the situation at a high-level meeting. There were six people who were killed after a building collapsed in Mumbai's Mankurd following heavy rainfall. NDRF has carried out rescue operations, while Mayor Ritu Tawade has met the victim's family at Govindai Hospital. Maharashtra Minister, meanwhile, Girish Mahajan, has blamed the collapse on heavy rainfall. He's also admitted that the concerns over illegal constructions remain and said that such buildings will now be investigated. The opposition, however, has held the government responsible, accusing it of failing to identify and act against unsafe and illegal buildings. With this latest tragedy, the death toll from the rain-related building collapses in Mumbai has climbed to 9 in just 6 days. There were 3 people who were killed in a landslide in Pune as well. And all of this combined is a grim reminder that every spell of heavy rainfall is exposing the city's crumbling infrastructure and the cost of delayed action. And the people who are in question are those who we have voted to power, are those who are looking after the taxes that we pay. Let's first hear what the Mumbai Mayor Ritu Tawade has to say on the whole issue.
1: या ठिकाणी पूर्ण वातावरण बदल हे होतात आहे. ऑरेंज अलर्टवरून रेड अलर्ट या ठिकाणी जाहीर केलेला आहे. ज्या ज्या पद्धतीने हवामान खात्याकडनं अपडेट येतात आहे, अर्ध्या अर्ध्या तासाने आपण मुंबईकरांच्या पूर्ण मेसेजवरती पण त्याचा प्रचार आणि प्रसार करतो आहे, जेणेकरून मुंबईकरांना आपण त्या ठिकाणी सावधानता बाळगायला सांगतो आहे. हा जो रेड अलर्ट आहे, ह्याच्यामध्ये आता तुम्ही पाहताय आपण बाहेर आहोत सगळेजण, मुसळधार पाऊस आणि वेगवान वारा आणि त्याबरोबर समुद्राला हाय टाईड आहे, ह्या सगळ्याच गोष्टी एकत्र आलेल्या आहेत. त्यामुळे अतिशय सावधानपणे मुंबईकरांनी घराच्या बाहेर पडावं, कुठल्याही मोठ्या झाडाखाली त्यांनी उभं राहू नये, कुठल्याही झाडाखाली आपलं वाहन त्यांनी पार्क करू नये, विजेच्या खांबाजवळ त्यांनी उभं राहू नये किंवा विजेच्या खांबाजवळ त्यांनी गाड्याही पार्क करू नये.
0: From Maharashtra, let's now tell you what's happening in the state of Tamil Nadu, where the war of words between the DMK and Chief Minister Vijay's TVK has escalated sharply over the horse trading charges. Udayanidhi Stalin has hit back at allegations that the DMK is trying to topple the TVK government. Dismissing the charge, Udayanidhi said that the DMK has no intention of bringing down the government and claimed that the people themselves will decide the fate of Vijay government. He also accused the TVK of attempting to poach MLAs from the other party, particularly the AIADMK. The political slugfest comes even as the DMK faces criticism from the former ally MDMK. Party chief Vaiko has alleged that horse trading corruption and a commission raj flourished even during the DMK's rule, thereby launching a fresh attack on the Stalin-led party. Political reactions coming in on that story.
2: டெய்லி காலில் எழுந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டைலாக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்ருவாங்க. எவ்வளோ தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம் அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா? ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன். அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நான் கூட நினைப்போம். சரி சரி, பஞ்ச டைலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல நாம தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா?
3: புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா, இத்தனை கோடி. இதையெல்லாம் அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்து தான் நாங்கள் லைசன்ஸ் வாங்கினோம், இத்தனை லட்சம் கொடுத்து தான் இதுக்கு அனுமதி வாங்கினோம். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல, கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆக கமிஷன் கட்டிங் கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை.
0: Well, for months, the opposition parties across India have raised concerns about the summary revision of the electoral rules, that is the SIR process. But in a twist, it is now the BJP and its NDA allies in the Congress-ruled Karnataka who are voicing similar objections. Union Minister Prahlad Joshi has alleged that booth-level officers are not following the Election Commission's prescribed procedure of mandatory door-to-door verification. They also claim that instead of personally visiting households to verify the voters, enumeration forms are being allegedly filled out at community halls, mosques and even at the residences of the BLOs, stating that such deviations could result in an unreliable electoral roll. Meanwhile,

0: Moving on, in Maharashtra, it continues to reel under monsoon fury with heavy rains triggering widespread disruption. Amid the crisis, Chief Minister Devendra Fadnavis reviewed the situation at a high-level meeting. There were six people who were killed after a building collapsed in Mumbai's Mankurd following heavy rainfall. NDRF has carried out rescue operations, while Mayor Ritu Tawade has met the victim's family at Govindai Hospital. Maharashtra Minister, meanwhile, Girish Mahajan, has blamed the collapse on heavy rainfall. He's also admitted that the concerns over illegal constructions remain and said that such buildings will now be investigated. The opposition, however, has held the government responsible, accusing it of failing to identify and act against unsafe and illegal buildings. With this latest tragedy, the death toll from the rain-related building collapses in Mumbai has climbed to 9 in just 6 days. There were 3 people who were killed in a landslide in Pune as well. And all of this combined is a grim reminder that every spell of heavy rainfall is exposing the city's crumbling infrastructure and the cost of delayed action. And the people who are in question are those who we have voted to power, are those who are looking after the taxes that we pay. Let's first hear what the Mumbai Mayor Ritu Tawade has to say on the whole issue.
1: या ठिकाणी पूर्ण वातावरण बदल हे होतात आहे. ऑरेंज अलर्टवरून रेड अलर्ट या ठिकाणी जाहीर केलेला आहे. ज्या ज्या पद्धतीने हवामान खात्याकडनं अपडेट येतात आहे, अर्ध्या अर्ध्या तासाने आपण मुंबईकरांच्या पूर्ण मेसेजवरती पण त्याचा प्रचार आणि प्रसार करतो आहे, जेणेकरून मुंबईकरांना आपण त्या ठिकाणी सावधानता बाळगायला सांगतो आहे. हा जो रेड अलर्ट आहे, ह्याच्यामध्ये आता तुम्ही पाहताय आपण बाहेर आहोत सगळेजण, मुसळधार पाऊस आणि वेगवान वारा आणि त्याबरोबर समुद्राला हाय टाईड आहे, ह्या सगळ्याच गोष्टी एकत्र आलेल्या आहेत. त्यामुळे अतिशय सावधानपणे मुंबईकरांनी घराच्या बाहेर पडावं, कुठल्याही मोठ्या झाडाखाली त्यांनी उभं राहू नये, कुठल्याही झाडाखाली आपलं वाहन त्यांनी पार्क करू नये, विजेच्या खांबाजवळ त्यांनी उभं राहू नये किंवा विजेच्या खांबाजवळ त्यांनी गाड्याही पार्क करू नये.
0: From Maharashtra, let's now tell you what's happening in the state of Tamil Nadu, where the war of words between the DMK and Chief Minister Vijay's TVK has escalated sharply over the horse trading charges. Udayanidhi Stalin has hit back at allegations that the DMK is trying to topple the TVK government. Dismissing the charge, Udayanidhi said that the DMK has no intention of bringing down the government and claimed that the people themselves will decide the fate of Vijay government. He also accused the TVK of attempting to poach MLAs from the other party, particularly the AIADMK. The political slugfest comes even as the DMK faces criticism from the former ally MDMK. Party chief Vaiko has alleged that horse trading corruption and a commission raj flourished even during the DMK's rule, thereby launching a fresh attack on the Stalin-led party. Political reactions coming in on that story.
2: டெய்லி காலில் எழுந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டைலாக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்ருவாங்க. எவ்வளோ தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம் அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா? ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன். அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நான் கூட நினைச்சோம். சரி சரி, பஞ்ச டைலாக் தான் பேசுறாரு. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்குமா இல்ல வேற தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்குமா?
3: புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா, இத்தனை கோடி. இதையெல்லாம் அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்து தான் நாங்கள் லைசன்ஸ் வாங்கினோம், இத்தனை லட்சம் கொடுத்து தான் இதுக்கு அனுமதி வாங்கினோம். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல, கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆக கமிஷன் கட்டிங் கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை.
0: Well, for months, the opposition parties across India have raised concerns about the summary revision of the electoral rolls, that is the SIR process. But in a twist, it is now the BJP and its NDA allies in the Congress-ruled Karnataka who are voicing similar objections. Union Minister Prahlad Joshi has alleged that booth-level officers are not following the Election Commission's prescribed procedure of mandatory door-to-door verification. They also claim that instead of personally visiting households to verify the voters, enumeration forms are being allegedly filled out at community halls, mosques and even at the residences of the BLOs, stating that such deviations could result in an unreliable electoral roll. Meanwhile, HD Kumaraswamy has urged the state chief electoral officer to order an immediate inquiry into the alleged irregularities. Meanwhile, what's also happened is that Karnataka Chief Minister DK Shivakumar has hit back and has stated that this is their SIR and will not intervene in the matter. He, in fact, said that the BJP is being apprehensive because it is the Congress party that is creating large-scale awareness of the exercise. So, the question is the Congress party that has often raised concerns against SIR is now practically accepting that there is no way but to abide by the process? Or is the BJP realizing that the exercise might also damage its own electoral process? Here is what both the sides have to say.
4: ಇದು ಅವರು ಎಸ್ ಐ ಆರ್ನ ಅವ್ರವ್ರ ಅಧಿಕಾರಿಗಳು ಅವ್ರಿಗೇನು ಮಾರ್ಗದರ್ಶನ ಇದೆಯೋ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ನಾವು ಸರ್ಕಾರದವರು ಯಾವ ರೀತಿ ಮಧ್ಯಪ್ರವೇಶ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಅವ್ರಿಗೇನು ಆತಂಕ ಅಂದರೆ ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಸರ್ಕಾರ ಇಷ್ಟು ಜಾಗೃತಿ ಮೂಡಿಸ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಭಯ ಇದೆ. ಅವ್ರ ಎಲೆಕ್ಷನ್ ಕಮಿಷನ್ ಬಗ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅನ್ನೋದು ಅವರು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು ರದ್ದು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ. ಅದು ಚುನಾವಣಾ ಆಯೋಗಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿದ್ದಂಥ ವಿಚಾರ.
5: Today, again, we have given all documentary evidences how this government misusing the office by giving direction to our officers, how to behave and how to illegally actually include the names for the future, their actually interest. For that reason, they have misusing the office of the government.
0: With that, it's time for us to slip into a very quick break. Don't go anywhere. News and updates continue on the other side.

0: வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நாங்க கூட நினைச்சோம். சரி சரி, பஞ்ச நேரம் தான் பேசுறாரு, எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல யாரும் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா? அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்கு.
1: புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா, இத்தனை கோடி. இதையெல்லாம் அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்து தான் நாங்கள் லைசன்ஸ் வாங்கினோம், இத்தனை லட்சம் கொடுத்து தான் இதுக்கு அனுமதி வாங்கினோம். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல, கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆக கமிஷன் கட்டிங் கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை.
2: Well, for months, the opposition parties across India have raised concerns about the summary revision of the electoral rules, that is the SIR process. But in a twist, it is now the BJP and its NDA allies in the Congress-ruled Karnataka who are voicing similar objections. Union Minister Prahlad Joshi has alleged that booth-level officers are not following the Election Commission's prescribed procedure of mandatory door-to-door verification. They also claim that instead of personally visiting households to verify the voters, enumeration forms are being allegedly filled out at community halls, mosques and even at the residences of the BLOs, stating that such deviations could result in an unreliable electoral roll. Meanwhile, HD Kumaraswamy has urged the state chief electoral officer to order an immediate inquiry into the alleged irregularities. Meanwhile, what's also happened is that Karnataka Chief Minister DK Shivakumar has hit back and has stated that this is their SIR and will not intervene in the matter. He in fact said that the BJP is being apprehensive because it is the Congress party that is creating large scale awareness of the exercise. So the question is the Congress party that has often raised concerns against SIR is now practically accepting that there is no way but to abide by the process, or is the BJP realizing that the exercise might also damage its own electoral process? Here is what both the sides have to say.
3: ಇದು ಅವರು ಎಸ್ ಐ ಆರ್ನ ಅವ್ರವ್ರ ಅಧಿಕಾರಿಗಳು ಅವ್ರಿಗೇನು ಮಾರ್ಗದರ್ಶನ ಇದೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ನಾವು ಸರ್ಕಾರದವರು ಯಾವ ರೀತಿ ಮಧ್ಯಪ್ರವೇಶ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಅವ್ರಿಗೇನು ಆತಂಕ ಅಂದರೆ, ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಸರ್ಕಾರ ಇಷ್ಟು ಜಾಗೃತಿ ಮೂಡಿಸ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಭಯ ಇದೆ. ಅವ್ರ ಎಲೆಕ್ಷನ್ ಕಮಿಷನ್ ಬಗ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅನ್ನೋದು ಅವರು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು ರದ್ದು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ, ಅದು ಚುನಾವಣಾ ಆಯೋಗಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿದ್ದಂಥ ವಿಚಾರ.
4: Today, again, we have given all documentary evidences how this government misusing the office by giving direction to our officers how to behave and how to illegally actually include the names for the future their actually interest. For that reason, they have misusing the office of the government.
2: With that, it's time for us to slip in a very quick break. Don't go anywhere. News and updates continue on the other side.

0: हवामान खात्याकडनं अपडेट येत आहे. अर्ध्या अर्ध्या तासाने आपण मुंबईकरांच्या पूर्ण मेसेजवरती पण त्याचा प्रचार आणि प्रसार करतो आहे, जेणेकरून मुंबईकरांना आपण त्या ठिकाणी सावधानता बाळगायला सांगतो आहे. हा जो रेड अलर्ट आहे ह्याच्यामध्ये आता तुम्ही पाहताय आपण बाहेर आहोत सगळेजण, मुसळधार पाऊस आणि वेगवान वारा आणि त्याबरोबर समुद्राला हाय टाईड आहे, या सगळ्याच गोष्टी एकत्र आलेल्या आहेत. त्यामुळे अतिशय सावधानपणे मुंबईकरांनी घराच्या बाहेर पडावं, कुठल्याही मोठ्या झाडाखाली त्यांनी उभं राहू नये, कुठल्याही झाडाखाली आपलं वाहन त्यांनी पार्क करू नये, विजेच्या खांबाजवळ त्यांनी उभं राहू नये किंवा विजेच्या खांबाजवळ त्यांनी गाड्याही पार्क करू नये.
1: From Maharashtra, let's now tell you what's happening in the state of Tamil Nadu, where the war of words between the DMK and Chief Minister Vijay's TVK has escalated sharply over the horse trading charges. Udayanidhi Stalin has hit back at allegations that the DMK is trying to topple the TVK government. Dismissing the charge, Udayanidhi said that the DMK has no intention of bringing down the government and claimed that the people themselves will decide the fate of Vijay government. He also accused the TVK of attempting to poach MLAs from the other party, particularly the AIADMK. The political slugfest comes even as the DMK faces criticism from the former ally MDMK. Party chief Vaiko has alleged that horse trading, corruption and a commission raj flourished even during the DMK's rule, thereby launching a fresh attack on the Stalin-led party. Political reactions coming in on that story.
2: டெய்லி காலில் எழுந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டைலாக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளோ நாள் தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம் அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பார்க்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா? ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன். அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நான் கூட நினைச்சோம். சரி சரி, பஞ்ச் டைலாக் தான் பேசுறாரு, எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல வேற தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோமா?
3: புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா, இத்தனை கோடி. இதையெல்லாம் அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்து தான் நாங்கள் லைசன்ஸ் வாங்கணும், இத்தனை லட்சம் கொடுத்து தான் இதுக்கு அனுமதி வாங்கணும். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல, கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆக கமிஷன் கட்டிங் கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை.
1: Well, for months, the opposition parties across India have raised concerns about the summary revision of the electoral rules, that is the SIR process. But in a twist, it is now the BJP and its NDA allies in the Congress-ruled Karnataka who are voicing similar objections. Union Minister Prahlad Joshi has alleged that booth-level officers are not following the Election Commission's prescribed procedure of mandatory door-to-door verification. They also claim that instead of personally visiting households to verify the voters, enumeration forms are being allegedly filled out at community halls, mosques and even at the residences of the BLOs, stating that such deviations could result in an unreliable electoral roll. Meanwhile, HD Kumaraswamy has urged the state chief electoral officer to order an immediate inquiry into the alleged irregularities. Meanwhile, what's also happened is that Karnataka Chief Minister DK Shivakumar has hit back and has stated that this is their SIR and will not intervene in the matter. He in fact said that the BJP is being apprehensive because it is the Congress party that is creating large scale awareness of the exercise. So the question is the Congress party that has often raised concerns against SIR is now practically accepting that there is no way but to abide by the process, or is the BJP realizing that the exercise might also damage its own electoral process? Here is what both the sides have to say.
4: ಇದು ಅವರು ಎಸ್ ಐ ಆರ್ನ ಅವರವ್ರ ಅಧಿಕಾರಿಗಳು ಅವ್ರಿಗೇನು ಮಾರ್ಗದರ್ಶನ ಇದೆಯೋ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಸರ್ಕಾರದವರು ಯಾವ ರೀತಿ ಮಧ್ಯಪ್ರವೇಶ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಆದರೆ ಅವ್ರಿಗೇನು ಆತಂಕ ಅಂದರೆ ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಸರ್ಕಾರ ಇಷ್ಟು ಜಾಗೃತಿ ಮೂಡಿಸ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅವರು